0: مهما كانت الجراح ومهما قعدوا خلي العديان يديروا ويعاودوا. عندي ثقة في هذا الشعب وفي ولادو. احنا كل يوم مصيرنا رانا نغنو. القمر يجيب احلام والشمس راها تدي. صح الايمان والامل مازال عندي. ما لا تبسم من وجهك الدمعة محي. خطر مهما كان نهار جديد راح يجي ان شاء الله.
1: Quelqu'un est mort tout près d'ici. Je ne sais plus si c'est un voisin ou moi ou quelqu'un dans un livre. Les vaches ne peuvent pas dormir. C'est l'été une fois de plus. Tiens, c'est l'heure du biberon. Mais c'est vrai que le bébé n'est pas né encore, je confonds tout.